நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி வந்து நேற்றைய எண்ணிமக்குரிய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. நேற்றைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருந்தேன், மனித குலத்தை மாற்றியமைத்த கண்டுபிடிப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பல சிந்தனைகள் இருக்குது. அதில் வந்து ஒரு நெருப்பு அப்படி ஒரு உதாரணம், சக்கரம் அப்படி ஒரு உதாரணம், இன்றைய தேதியில் சொல்கிறதா இருந்தால் இணையம் திறன் பேசியெல்லாம் அப்படி சொல்லலாம். ஆனால் நேற்றைய நிகழ்ச்சியில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், மனித குல வரலாறுன்னு பார்க்கும்போது இணையம் திறன் பேசியெல்லாம் ரொம்ப சொற்பமான பங்களிப்பு தான் இருக்கும். உலக வரலாறை பார்க்கும்போது மனிதனோட பங்களிப்பே ரொம்ப சொற்பமாக இருக்கும், ரொம்ப மதிக்கத்தக்க அளவு கூட இருக்காது. ஒரு 100 பக்க புத்தகம் எழுதினோம்னா உலக வரலாறு எழுதும் போது மனிதனுடைய பங்களிப்புங்கிறது அந்த கடைசி பக்கத்தில் இருக்கிற 4 வரி தான் வரும்னு சொன்னேன். அதுபோல தான் மனித குல வரலாறு எழுதும் போது இது போன்ற இணையம் திறன் பேசியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் அதில் பங்களிக்கும். அப்படி பார்க்கும்போது மனித குலத்தை மாற்றி அமைத்த கண்டுபிடிப்புகள்னு சொல்லும்போது சில எண்ணங்கள், ஒரு ஐடியா வந்து அப்படி மாற்றி அமைக்கும். பெண்வழி சமுதாயமாக இருந்த உலக வாழ்க்கை முறை, வாழ்வு முறை, வாழ்வியல், அதே போல் பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக இருந்தது, இது எல்லாமே வந்து ஆண் தெய்வ வழிபாடுக்கு மாறியதும், ஆண் வழி சமுதாயமாக மாறியதும், தந்தை வழி சமூகங்களாக மாறியதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அப்போ இது மொத்தத்தையும் மாற்றியிருக்கு, ஒரே ஒரு சிந்தனை மாற்றியிருக்குன்னா அந்த சிந்தனை, அந்த ஐடியா, அந்த கண்டுபிடிப்புங்கிறது உலகையே மாற்றிய கண்டுபிடிப்பில் வரணும் தானே அப்படின்னு நேற்றைய நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். அதே போல் நேற்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து குறிப்பாக பேசினது வந்து அந்த தெய்வங்கள்லேயும் வந்து பெண் தெய்வங்களில் வழிபாடு தான் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அதில் ஆண் வந்து அவரோட உறவினர்களாக மெல்ல சேர்க்கப்பட்டு, அதாவது சக்தியின், அதாவது கொற்றவையின் மகனாக முருகன், சக்தியின் கணவனாக சிவன், அது மாதிரி அவங்க மெல்ல சேர்க்கப்பட்டு பின்னாடி பெண் தெய்வங்கள் ஒடுக்கப்பட்டு ஆண் தெய்வங்களே முற்றுமுழுதாக வந்தாங்க அப்படிங்க. அதே மாதிரி அந்த மதர்ஸ் ரைட்டுங்கிற புத்தகத்துலேயும் ஜோயன் ஜோக்கப் அவர் சொன்ன அந்த, அவர் ஜெர்மனில் எழுதின புத்தகம் மதர்ஸ் ரைட், அது வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் டேவிட் அவர்கள் 2007 ரால்ஃப் 1967 அந்த புத்தகத்தை வெளியிட்டதும், அதுக்கப்புறம் ஏன்ஷியன் சொசைட்டிங்கிற புத்தகம் 1877 வந்தது, அமெரிக்கன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் லூயிஸ் ஹெச் மார்கன் பண்ணது. இந்த இரண்டு புத்தகங்களும் வந்து பழங்குடி மக்களை ஆராய்ச்சி செய்ய மிக

தூண்டுதலாக இருந்தது. அந்த மாதிரி ஆராய்ச்சி செய்யும் போது தான் பல பழங்குடி மக்களில் வந்து பெண் வழி சமுதாயங்கள் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆண் என்பவன் வந்து பெண்ணுக்கு கட்டுப்பட்டவனாகவும் பெண்களால் புதிய உயிர்களை உருவாக்க முடிவதை குறித்து பொறாமை கொண்டவனுமாக மட்டுமே ஆண் இருந்திருக்காங்கிறது அந்த வரலாற்று ஆய்வுகளில் தெரிஞ்சது. அதே மாதிரி 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து தெய்வங்கள் வழிபாடு எல்லாமே வந்து பெண் தெய்வ வழிபாடுகள் தான் இருந்திருக்கு. அதாவது சொர்க்கத்தின் அரசிக்கு கோயில் இருந்திருக்கு. அதே மாதிரி 40க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் வந்து துருக்கியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல் உலகின் மிக பல இடங்களில் வந்து பெண் தெய்வங்களுக்கான கோயில்கள் இருந்ததெல்லாம் வந்து சான்றுகளோட கல்வெட்டுகளோட இருந்ததெல்லாம் இருந்துச்சு. அந்த காலங்களில் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய எந்த ஆண் தெய்வ வழிபாடும் ஆண்களுக்கான கோயில்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அதாவது பெண் தெய்வ வழிபாட்டை முற்றாக ஒழிக்கவும் முடியாமல் அதை கொஞ்சம் நீடிச்சது போல், அதாவது இந்த கல்வி செல்வம் அப்புறம் வீரம் இதற்கு மட்டும் பெண் தெய்வங்கள் இருந்தது போல் சமுதாயத்தில் தப்பி பிழைத்த சில பெண் தெய்வ அதாவது தாய் வழி சமுதாயங்களும் இருந்துச்சு. அந்த தாய் வழி சமுதாயங்கள்லேருந்து சில ஆராய்ச்சிகளை செய்யும் போது தான் ஒரு கண்டுபிடிப்பு தெரிய வருது. அது என்னென்னா, எப்போ இந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னா ஒரு எந்த கணத்தில் ஒரு ஆண் வந்து குழந்தை பேரில் ஆணுக்கும் பங்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சானோ அங்கே இருந்து தான் இது மொத்தமும் மாறுச்சு அப்படிங்கிறத நேற்றைய நிகழ்ச்சியில் பார்த்துருந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் இதற்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது, இந்த மாற்றம் நிகழ்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஏன் இந்த மாற்றம் மிக முக்கியமானது அப்படிங்கிறத குறித்து இன்னும் விரிவாக இந்த நிகழ்ச்சியில் பேசுவோம்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நேராக இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேச வைத்திருக்கும் தலைப்புக்குள்ளே நம்ம போகலாம்.

நல்ல ஒரு பாடல் கேட்டோம். இந்த தலைப்பில், அதாவது இந்த பாடலுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஒரு ஆண் குழந்தையை பேரில் தனக்கும் பங்கு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா மனித வரலாறே முற்றாக மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வரை மனித குலத்தில் வந்து யாருக்குமே பெண் கருவுறுவதற்கு வந்து ஆண் தேவைன்ற சம்பந்தமே யாருக்குமே இதுவரையும் அது தோணவே இல்லை அந்த ஆண்டுகளில். 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண் கருவுறுவுறாங்கன்னா அதுக்கு வந்து ஆண் தேவையோ இல்லை அந்த உடல் உறவு தான் காரணம்னோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு கூட யாருக்குமே தோணவே இல்லை. இதை வந்து ஏற்றுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதான் உண்மை. 5500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண் தனது பங்களிப்பால் தான் கருவுறுவுதல் நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச அந்த கருத்து உலகம் முழுமைக்கும் பரவுறதுக்கே வந்து அடுத்த 2000 ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு. அந்த பண்டைய மத வழிபாடுகள் சடங்குகள் இந்த உலகத்தில் இன்றைக்கும் சான்றாக நிறைய இடங்களில் இருக்குது. இந்து சமயத்தில் வந்து முதல் வேதமான ரிக்வேதத்தை பற்றி நேற்றும் நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து அந்த ரிக்வேதத்தில் காணப்படும் மொழியின் தெய்வம் வாக் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. மொழியின் தெய்வமாக வாக், அந்த வாக் தான் வந்து மொழியின் தெய்வம். அந்த வாக் என்பவள் வந்து தனது கருவுறுறாங்க. அதை பற்றி அவங்க கூறும்போது, நான் சர்வசக்தியுடன் கருவுற்றேன், என் சுய பெருமிதத்தோடு தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது நான் கருவுற்றதுக்கு வந்து எந்த ஆணும் காரணம் கிடையாது, எந்த ஆண் தெய்வமும் காரணம் கிடையாது. நான் சர்வசக்தியுடன் கருவுற்றேன். ஆணின் பங்களிப்பு வந்து எங்கள் இடத்துலையுமே வாக் குறிப்பிடவே இல்லை. அந்த ரிக்வேதத்தில் அப்படி தான் வழிபாட்டு முறைகள் அப்படி தான் இருக்குது. வாக் வழிபாட்டு காலத்தில் வந்து தேவங்கள், அதாவது வேதங்கள் வகுக்கப்பட்ட ஆரம்ப காலத்துலேயே அப்படி தான் இருந்திருக்கு. அதே மாதிரி எகிப்தில் வந்து நட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மிக பழமையான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பேர் வந்து தமிழில் புனிதஸ்தலம்னு வச்சுருக்காங்க. அந்த புனிதஸ்தல கோயிலில் ஒரு கல்வெட்டு கிடச்சிருக்கு. அது வந்து, எந்த ஆணும் என்னுடைய நிர்வாணத்தன்மையை வெளிப்படுத்தியதில்லை, எந்த ஆணும் என்னுடைய நிர்வாணத்தன்மையை பார்த்ததில்லை, நான் வெளிப்படுத்தியதில்லை, நான் பிறப்பித்ததன் பலன் சூரியனாகும் என்ற வரிகள் கல்வெட்டில் கிடச்சிருக்கு. இந்த வரிகள் மூலம் அந்த தெய்வம், அதாவது அந்த நட் அப்படிங்கிற இடத்துல கிடச்ச எகிப்த் தெய்வம் வந்து இந்த வரிகள் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஆணும் தனது உடலையே பார்த்தது கிடையாதுங்கும் போது தான் கருவுற்றுறதுக்கு வந்து தானே தான் காரணம், எந்த ஆணும் அதுக்கு வந்து எந்த பங்கும் அளிக்கலை அப்படிங்கிறதான் வந்து அன்றைய நிலையில் இருந்திருக்கு. நிறைய சான்றுகள் இது கிடைக்குது. இதை வந்து இதில் என்னென்னா, இது அன்னைக்கு அந்த ஆண்களும் நம்பி இருந்திருக்காங்க. பழங்கால ஆண்கள் வந்து இனப்பெருக்கம் முழுக்க முழுக்க வந்து பெண்ணின் வன்மையால் மட்டும்தான் நடக்குது, பெண்ணுடைய தனித்துவம் அந்த தனி ஆற்றல் அதில் தான் நடைபெறுதுன்னு தான் நிறைய ஆண்கள் அந்த பழங்கால ஆண்கள் நினச்சிருக்காங்க. இதனால தான் பெண்ணின் இனப்பெருக்கத்திற்குரிய மாதவிளக்கை வந்து வளத்தின் குறியீடாக மக்கள் அனைவருமே கொண்டாடி இருக்காங்க. அதன் நீட்சி தான் இன்றைக்கும் நம்ம தமிழ் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய குங்குமம்ங்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய கிரேக்கத்தில் வந்து ஆண்டுதோறும் தங்கள் விதைப்பு அந்த இது போடுவாங்க இல்லையா, விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த விதைப்பை விதை நெல்லை வந்து தூவுறதுக்கு முன்னாடி பெண்ணின் மாதவிளக்கு அந்த விதைகளோடு கலந்து விதைப்பதை வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்போ வந்து விளைச்சல் இன்னும் அமோகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இது போன்ற உதாரணங்கள் உலகமெங்கும் இருக்குது. அதே மாதிரி தங்களால் இனப்பெருக்கத்தில் பங்காற்ற முடியலையே அப்படிங்கிற அந்த ஆற்றாமை வந்து ஆண்களுக்கு இருந்ததற்கான பல சான்றுகள் வந்து பழங்கால அந்த பழங்குடியினர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஆராய்ச்சிகளில் வந்து அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிய வருது. அதில் வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அரண்டா அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. அந்த பழங்குடியினரில் வந்து ஒரு வழக்கம் இருந்திருக்கு. என்னென்னா, அவங்களை அரண்டா பழங்குடியினர்னு அழைக்கிறாங்க. அந்த அரண்டா பழங்குடியினரில் வந்து பிளவுண்ட ஆண்குறியை வந்து அந்த சடங்கில் ஒரு ஆண்மகன் வந்து அதை ஈடேற்றுறாரு. அதாவது அந்த பிளவு வந்து அதன் மூலம் அவனது மாதவிளக்கு போகிறதாகவும், அந்த சடங்கில் வந்து அவனுடைய காயம் மீண்டும் மீண்டும் திறக்கப்படுறதுனால அவன் அந்த சடங்கில் பங்கேற்றவனுக்கு வந்து பெண்குறி உடையவன் அப்படிங்கிற கௌரவ பட்டம்லாம் அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் கிமு 3000 ஆணின் விந்துணுவின் மூலமாக தான் குழந்தை பிறக்குது அப்படிங்கிற கருத்து மெல்ல தோன்றுது, அந்த எண்ணம் அவங்களுக்கு வருது. இந்த கருத்து வந்து என்ன கிட்டத்தட்ட என்ன நினச்சிருதுன்னா, பெண் வந்து விதை நிலம், ஆண் தான் விதை அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்துது கிமு 3000. அப்போது இந்த எண்ணம் வந்துருச்சு, அதாவது பெண் விதை நிலம், ஆண் விதை அப்படிங்கிற எண்ணம் வலு பெறுது. இதுவரை ஒடுங்கி கிடந்த ஆண் வந்து என்ன பண்ணுறான், சரிபாதி 50-50 அந்த எண்ணமே அவனுக்கு இல்லை. இதனால் ரொம்ப உக்கிரமாக சிலிர்த்து எழுந்த ஆண் என்ன பண்ணுறாங்க, பெண்களை ஒரேடியாக ஒடுக்க துவங்குறாங்க. இதனை தான் வந்து வரலாற்று ஆசிரியர் வந்து ஜூன் மார்க்டேல் அப்படிங்கிறவர் வந்து அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டவர், ஆண்மகன் வந்து பல நூற்றாண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டிருந்த நிலையில் சமத்துவம் போதாமல் இப்போது அவன் முழு சக்தியையும் முழு அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு இனி ஆதிக்கம் செலுத்தவே அவன் முயல்வான் அப்படின்னு அவர் எழுதுகிறார். இதுக்கு பின்னாடி தான் வந்து உலக படைப்பில் வந்து அந்த
ஆற்றல் வந்து ஆணுடைய சக்தியாக போகுது. அதாவது உலக இயக்கத்திற்கு இனிமேல் ஆண் தான் காரணங்கிற மாதிரியான தோரணையில் உலக வரலாறு மாற்றி அமைக்கப்படுது. இன்னும் பல மாற்றங்கள் இதில் வருது, நம்ம அதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு பாடலை கேட்டுட்டு பேசலாம்.

நல்ல ஒரு பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி அதாவது பெண் வந்து எப்படி கிமு 3500 அதாவது 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஆணுடைய பங்களிப்பே இல்லாமல் பெண் கருவுற்று உயிர் பெற்றாங்க அப்படிங்கிற தரவுகள் சிலது வந்து கல்வெட்டுகள் மூலமாகவும் அவர்களுடைய இந்த பதிவுகள் ஏதோ ஒரு பதிவு கிடைச்ச பதிவுகளெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் பதிவாயிருக்கு. அதாவது ரிக்வேதத்தில் வந்து வாக் அப்படிங்கிறவங்க வந்து நான் சர்வசக்தியின் சக்தி உதவியுடன் தான் கருவுற்றேன்னு அவங்க சொல்கிறது. அதே மாதிரி எகிப்தில் நட் அப்படிங்கிற அந்த பெண் தெய்வத்திற்கான கோயிலில் புனித ஸ்தலத்தில் வந்து அவங்க அந்த எந்த ஆணும் என்னுடைய நிர்வாண தன்மையை பார்த்தது கிடையாது, நான் பிறப்பித்த பலன் வந்து சூரியன் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறது. எல்லாமே வந்து பெண்கள் நாங்களாகவே குழந்தையை பெற்றெடுக்கிறோன்னு அவங்க சொல்லவும் அதை ஆண்கள் அன்றைக்கி நம்பி, அதாவது பழங்கால ஆண்கள்லாம் வந்து இனப்பெருக்கத்திற்கு முழுக்க முழுக்க பெண்கள் தான் காரணம் அப்படிங்கிறது, அதாவது அந்த பார்வையில் எளிமையாக எந்த விவரமும் இல்லாத போது திடீர்னு ஒரு பெண் வயிறு அப்படியே பெருசாகுது, திடீர்னு அவங்கள்ட்ட இருந்து குழந்தை வருதுங்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இயல்பாக அந்த பெண்ணுக்கு அந்த சக்தி இருக்குது, பெண் என்பவள் தனியாக ஒரு உயிரை பிறப்பிக்கக்கூடியவள் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அப்போது அவங்களுடைய அந்த இனம் பெருகணும், தன்னுடைய இந்த குழுவில் இன்னொரு உயிர் சேரணும்னா அந்த பெண் தான் அதை முடிவு செய்ய முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் அன்றைக்கி வந்து தந்தைங்கிற வழக்கே கிடையாதுன்னு நான் சொன்னேன் நேற்றைய நிகழ்ச்சியில் துவக்கத்தில், அப்படி தான் இந்த தொகுப்பு நான் ஆரம்பித்தேன். பண்டைய காலங்களில் வந்து தந்தை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உறவோ அது ஒரு பெரிய சொல் அல்லது அந்த இடமே கிடையாது, யாருக்குமே அந்த தந்தைங்கிற இடம் வழங்கப்படலை. ஆனால் தாய் வழி சமுதாயங்களில் தாய் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது, ஒரு பெண் அதில் இருப்பாங்க, அவங்க அந்த குழுவையே வழி நடத்துவாங்க. அந்த தாய் அல்லது அந்த பெண் ஒரு மறைவிற்கு பின் அல்லது வீழ்ச்சிக்கு பிறகு அவளது மகள் அல்லது ஏதோ ஒரு வலிமையான மகள் வந்து அந்த இடத்த எடுத்துக்குவாங்க, அது தாய் அவங்க வந்து அப்போ தாயாயிருவாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி எல்லா பெண்களும் உயிரை ஈன்று எடுப்பதனால வந்து அது தன்னிச்சையாக நடக்குதுன்னு தான் அன்றைக்கி ஆண் நினச்சிருக்காங்க. அப்படி அந்த பழங்கால ஆண்களுடைய எண்ணத்திலிருந்து அதுக்கப்புறமா கிமு 3000 வந்து ஆண்களுடைய எண்ணம் மாறுது. அதாவது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இதில், என்னமோ இது நடக்க போய் தான் இந்த பெண் வந்து கருவுறுறாங்கன்ற சிந்தனை வந்து அப்புறமேலா பெண் என்பவள் விளைநிலம் ஆண் என்பது தான் விதைங்கிற எண்ணம் வந்து அதுக்கப்புறமா அவங்க முற்று முழுதாகவே வந்து இல்லை, பெண்களை ஒடுக்கி ஆண்களே வந்து அந்த எண்ணத்தை மேலோங்கிறாங்க. அதாவது அதை தான் வந்து அந்த வரலாற்று ஆசிரியர் ஜூன் மார்க்டேல் சொல்கிறாரு, ஆண்மகன் பல நூற்றாண்டுகளாக வஞ்சிக்கப்பட்டதுனால இப்போ வந்து சமத்துவம் அவனுக்கு போதாது, சரிபாதி அவனுக்கு போதாது, இப்போது வந்து அவன் முழு சக்தியும் அவன் உணர்ந்துக்கிட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டதாக நினச்சிக்கிட்டு இனி ஆதிக்கம் செலுத்த தான் பார்ப்பான் அப்படின்னு அவர் அந்த புத்தகத்தில் சொன்னது போல். இப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா ஆற்றலுடைய சின்னமாக வந்து லிங்கம் பிரதிபலிக்கப்படுது. இந்த லிங்கம் வந்து ஆண்மையின் சின்னமாக ஏற்கனவே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படிங்கிற கண்டுபிடிப்புகளும் கருத்தாக்கத்தில் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்குது, கருத்துயிர் இருக்குது. அதாவது அது வந்து ஆனால் கிமு 3000 புத்துயிர் பெற்று வருது. அதாவது உலகம் முழுமைக்கும் வந்து லிங்க வழிபாட்டு ஒன்று போல பறந்து வளர துவங்கியதுன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. அதாவது கிரீஸில், இத்தாலியில், பாம்பாய், அதுபோல் அந்த ஒரு வால்கனோ வெடித்த அந்த நகரமே அழிஞ்சது இல்லையா, இதுபோல் அழிந்த புராதான நகரங்களில் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த லிங்க வழிபாடோட எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுது. இங்கிலாந்தில் கூட இருக்குது. இதெல்லாம் ஒன்று போல் ஒரே நேரத்தில் நிறுவப்பட்டது தான் அப்படிங்கிறத அந்த கார்பன் டேட்டிங் மூலமாகவும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவில் இன்றைக்கும் லிங்க வழிபாடு இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இதில் தனக்கு படைப்பில் பங்கு இருக்குது அப்படிங்கிறத அறிந்த ஆண் வந்து அப்போதே என்ன பண்ணுறான், தான் மட்டுமே படைப்பிற்கு காரணம் அப்படிங்கிற எண்ணத்தை மேலோங்கி கொண்டு வரான், அதை வந்து எல்லாத்துக்கிட்டையும் பரப்பவும் செய்கிறான். அதாவது அவன் என்ன நினைக்கிறான், ஆண் விந்தணுவுக்குள்ளே ஒரு குட்டி மனிதன் இருக்கிறான், அவன் வந்து பெண்ணின் வயிற்றுக்குள்ளே சென்று வளர்ந்து வெளியில் வர்றான், இதில் பெண்ணுடைய பங்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு பெண்ணை வந்து ஒதுக்க பார்க்குறான். இன்னொன்று வந்து இதனால் என்ன ஆகுது, இந்த சிந்தனையினால் இதோடைய விளைவாக என்ன ஆகுதுன்னா பெண்ணுக்கு வந்து அப்போ கல்வி கற்கணும்னு அவசியம் இல்லை, போர் பயிற்சி தேவையில்லை, எந்த ஒரு கலை வடிவம் எதுவுமே அவளுக்கு அறிஞ்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா தங்களுடைய வாரிசு வந்து தங்களை போலவே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு இந்த ஆண் நம்புறனால தங்களுடைய வாரிசு என்ன பண்ணாலும் சரி, எந்த பெண்ணு இருந்தாலும் சரி தங்களை போல தான் இருக்க போகிறாங்கன்னு அவங்க பிற்காலம் முழுவதும் ஆண்கள் வந்து என்ன இந்த ஒரு கருத்தே வந்து போதுமானதாக இருந்துச்சு. இப்போ இதனால தான் சொன்னேன் இந்த கருத்துங்கிறது மிக முக்கியமானது. ஏன்னா இந்த உலகத்தை மாற்றி அமைத்த சிந்தனைகளில் இது ஒன்று நினைக்குமோ என்னென்னா இந்த ஒரு பாதி உண்மை, ஆண் தான் மட்டுமே காரணம்னு நினைக்க போய் தான் அவன் முற்றா என்ன நினைக்கிறான்னா அப்போ பெண்ணுடைய பங்கு இதில் ஒன்றுமே இல்லை, ஆணுடைய விந்தணுக்குள்ளே ஒரு குட்டி மனிதன் இருக்கிறான், அவன் பெண்ணுக்குள்ளே போய் வளர்ந்து வர்றான் அவ்வளோதான் அப்படின்னு அவனை கற்பனை பண்ணிக்கிட்டதுனால
பெண்ணுக்கு வந்து அறிவு, கல்வி அறிவு தேவையில்லை, போர் பயிற்சி தேவையில்லை, கலை அறிவம், கலை பற்றிய அறிவு, ஞானம் எதுவுமே வேண்டியதில்லை. இது எதுவுமே இல்லாட்டியும் கூட தங்கள் பிள்ளைகள் தங்களை போலவே இருப்பாங்கன்னு அவன் பிற்காலம் முழுவதும் இந்த ஆணாதிக்கம் வலு பெறுவதற்கு இந்த கருத்தே வந்து போதுமானதாக இருந்திருக்கு. இந்த எண்ணம் தான் தந்தை வழி சமுதாயத்தை தோற்றுவிப்பதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்குன்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இன்னொன்று, தாய் வழி சமுதாயம் வந்து அப்படிங்கிற அமைப்பே ஒன்று இல்லாமல் பண்ணதுக்கும் இதுதான் காரணம். ஏன்னா இந்த புதிய எண்ணம் வந்து ஒரு பெரிய பாதிப்பை உலகம் முழுமைக்கும் எதிரொலிக்க வைக்குது. ஏன்னா இதில் மேலை நாடு கீழே நாடுங்கிற வித்தியாசமே கிடையாது. இது வரலாறு அறிய வேண்டிய ஒரு கண்டுபிடிப்பு. அதில் வரலாற்றைய மாற்றிய புதிய பாதையை அமைத்த உண்மையை கண்டுபிடிப்பும் இதுதான். இதில் அதான் பாதி உண்மை கண்டுபிடிப்பும் இதுதான். ஆனால் இதனை எந்த நூலும் எந்த இடத்துலையும் பதிவு பண்ணல. ஏன்னா மானுடவியல் ஆசிரியர்களுடைய பார்வையையும் வரலாற்று ஆசிரியர்கள் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பார்வையையும் ஒன்று சேர்க்கும் ஒரு தன்மை, ஒரு மைய புள்ளி இருந்ததில்லை. அது மானுடவியல் படைப்பில் பார்க்கும்போது தான் இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மானுடவியல் பார்வையில் இதை வந்து தவிர்க்கவே முடியாது. இந்த வரலாற்று பாதை மாறியது இல்லையா, இதை வந்து மானுடவியல் பார்வையில் பார்க்கும்போது மானுடவியல் படிப்பை வந்து தவிர இந்த கருத்து, இதை இந்த அடிப்படை வந்து வேறு யாருக்குமே சொல்லிக் கொடுக்கும்போது அதனால தான் நம்மளுக்கும் இதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது பற்றி ஒரு நூல் ஆசிரியர் வந்து மிக நுட்பமான ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதாவது ரோஸ்லைன் மைல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து, அதாவது ரோஸ்லைன் மேரி சிம்சன் அவரோட பேர், ரோஸ்லைன் மைல்ஸ் அப்படிங்கிறவர். அவங்க வந்து த உமன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற புத்தகம், அதே மாதிரி த ஹூ குக் த லாஸ்ட் சப்பர்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த ஹூ குக் த லாஸ்ட் சப்பர், த உமன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட், அவங்களுடைய ஒரு நாவல் இருக்குது, ஃபிக்ஷனல் நாவல், ரிட்டர்ன் ஆஃப் ஈடன். இந்த மூன்று புத்தகத்துலேயுமே அவங்களுடைய கருத்து, அதாவது அவங்களுடைய ஒருமித்த கருத்துங்கிறது எப்படி இருக்கும்னா, அதாவது கரு உருவாவதற்கு வந்து தான் அவசியமற்றவன் அப்படின்னு இருந்த ஆண் வந்து அத்தியாவசியமானவன் நான் அப்படிங்கிறத உணர்றான்ல, அந்த மனிதன் வந்து அதை கண்டுபிடிச்சு அறுதியிட்டு ரொம்ப உறுதியாக நம்ப ஆரம்பித்தான் பார்த்தீங்களா. அதை சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் பழைய மனப்போக்குகள் திடீரென சரிந்தன. இது மனிதனுடைய வரலாற்றில் மிக முக்கியமான புரட்சியை உருவாக்கியது. இது வந்து இயந்திரம், விவசாயம் மற்றும் உலோகங்கள் இந்த கண்டுபிடிப்பு எல்லாம் காட்டிலும் மிக முக்கியமான கண்டுபிடிப்பு, மிக வீரியமான மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய கண்டுபிடிப்பு அப்படின்னு அவங்க அந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க. யார், ரோஸ்லின் மைல்ஸ் வந்து த விமன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற புத்தகத்துலேயும், ஹூ குக் த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிறதுலையும், கரு உருவாவதற்கு வந்து தான் அவசியமே அல்லாதவன் அப்படிங்கிற நிலையிலிருந்து அத்தியாவசியமானவன் அப்படிங்கிற நிலைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மனிதன் பழைய மனப்போக்குகள் எல்லாத்தையும் திடீர்னு சரித்து இது மனிதனுடைய வரலாற்றிலேயே மிக முக்கியமான புரட்சியாக அதை மாற்றுறான். எப்படின்னா தந்தை ஒளி சமூகமாக எல்லாம் மாறுது, பெண் முற்றிலும் புறக்கணிக்கப்படுறா. இது வந்து இயந்திரம் கண்டுபிடிச்சது போலயோ, அல்லது இயந்திரம்னு சொல்கிறது நீங்கள் ஒரு வீலை கூட எடுத்துக்கலாம், சக்கரத்தை எடுத்துக்கலாம், அல்லது விவசாயங்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஏன்னா காட்டில் கிடைச்ச கிழங்குகளை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம விளைச்சி நம்மளே அதை விதவிச்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பு விவசாயம். அதை விட ரொம்ப முக்கியமானது உலோகங்களை பயன்படுத்தலாங்கிறது. நான் முன்னதே சொன்னது போல் ராங்குல சாகத்யாவுடைய வோல்கா முதல் கங்கை விரல வந்து காப்பரை வந்து வெசல் மாதிரி பயன்படுத்துறது, ஒரு பாத்திரம் மாதிரி பயன்படுத்துகிறத கண்டுபிடிச்ச காலத்தில் ஒரு கதை நடக்கும். அதில் ஒரு தாத்தா உட்காந்துட்டு திட்டுவார், நீங்கள்லாம் வந்து காப்பரை உருவாக்கி பாத்திரம் பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களாடா, ஏன் தண்ணியை கொண்டு போய் ஆற்றுல மொண்டு குடிக்க மாட்டிங்களா, குடிசை பக்கத்தில் இருக்குது, குடிலேருந்து இறங்கி வந்தீங்கன்னா தண்ணியை ஆற்றுல மொண்டு குடிக்கலாம், அப்படி குடிக்க மாட்டீங்க, நீங்கள் அந்த காப்பரில் வந்து உலோகத்தில் பானை மாதிரி செஞ்சு தண்ணியை கோரி உள்ளே மொண்டு போய் வச்சுக்குவீங்க, வேணுங்கிறப்ப எடுத்து எடுத்து குடிச்சுக்குவீங்களா, என்ன அக்கிரமம் இது, இது வந்து உலக அழிவை தான் காமிக்குது, மனிதன் இதுக்கப்புறம் அழிய தான் போகிறான், இப்படி வந்து உலோகங்களை வச்சு பாத்திரம் செய்வீங்க, அடுத்தது வந்து இன்னொரு மனிதனை அழிக்கிறதுக்கு ஆயுதம் செய்வீங்கன்னு அவர் திட்டுவார். அந்த வோல்கா முதல் கங்கை விரல அந்த தாத்தா திட்டுறது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இது படிக்கும்போது தாத்தா உடனே அடுத்தடுத்து நேராக போயிடுவார். அவர் சொன்னது எதாவது நடந்திருக்கானா, கடைசியில் உலோகம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமே அதை வச்சு புல்லட்ஸ் தான் கண்டுபிடிச்சோம், அதை வச்சு உடனே இல்லை ஆனால் அதோடய விளைவாக வந்து புல்லட்ஸில் வந்து நின்று அவர் அதை தான் அங்கே சொல்லியிருப்பார். மாதிரி உலோகங்களோட கண்டுபிடிப்புங்கிறது மிக முக்கியமானது. அதுபோல் இந்த சிந்தனை வந்து மிக முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு அவங்க அந்த உலக வரலாற்றில் பெண்கள் அப்படிங்கிற நூலில் அவங்க சொல்கிறாங்க. த விமன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற புத்தகம், கீழே வந்து ஹூ குக் த லாஸ்ட் சப்பர்னு இருக்கும் அந்த புத்தகத்தில். இப்படி ஆண்கள் வந்து இப்படியாக ஒரு பக்கம் பெண்களை நசுக்கி கொண்டே இருக்கிறாங்க. மனித குலத்திற்கே வந்து பெண்கள் செய்த ஒரு மாபெரும் தியாகம் இருக்குது இதுக்கப்புறம். அது என்னென்னா, இப்படி ஒரு பக்கம் ஆண்கள் நசுக்கிறாங்க, ஆனால் மனிதகுலம் மென்மேலும் வளர்கிறதுக்கு, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வளர்கிறதுக்கு பெண்கள் ஒரு மாபெரும் தியாகத்தை செய்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு பேசுவோம்.

நல்ல ஒரு அருமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ரோஸ்லின் மைல்ஸ் அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியத்தோடு முடிச்சிருந்தோம். அதாவது, கருவுருவதற்கு தான் அவசியமே அல்லாதவன் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாறி அத்தியாவசியமானவன் அப்படிங்கிறத ஒரு மனிதன் உணரும்போது, அதை உணரத் தொடங்கிய போதே அவன் வந்து பழமை போக்குகளை முழுசாக திடீரென சரித்து அந்த மனிதனுடைய இந்த வரலாற்று, இந்த மாறுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சது போலையோ, விவசாயம் போலையோ, உலோகங்களுக்கு அந்த இணையான அவ்வளவு தூரம் வலிமை வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் இது அப்படின்னு அந்த உலக வரலாற்றில் பெண்கள்ங்கிற நூலில் அவங்க சொல்கிறாங்க. த விமன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற புத்தகத்தில் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் வந்து ஆண்கள் ஒரு பக்கமாக பெண்களை நசுக்கி கொண்டிருக்கும் போதும் கூட, பெண்கள் வந்து மனித குலத்திற்காக ஒரு மாபெரும் தியாகத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னேன். அது என்ன தியாகம்னா, அவர்கள் வந்து காலப்போக்கில் ஆண்களுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்களாக மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அது மட்டும் நான் சொல்லலை, அந்த பெரிய தியாகங்கிறது அது கிடையாது. பொதுவாக உலகில் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் வந்து தலையின் இயல்பு வந்து அதோடைய அறிவோட தொடர்புடையதாகவே தான் இருக்குது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தலையின் இயல்பான அளவு ஒன்று இருக்குது. தலையின் அளவு அதன் உள்ளே உள்ள மூளையின் அளவோடு சம்மந்தப்பட்டு தான் எல்லா உயிர்களுக்குமே அறிவு அப்படி, அந்த மூளை அப்படி தான் இருக்குது. மனிதர்கள் வந்து அதிக மூளைத்திறனோடு இருக்க அவர்கள் பெருத்த தலையும் வந்து ஒரு பெரிய பங்காற்றுதுன்னு சொல்லி உடலியல் படிக்கிறவங்க சொல்கிறாங்க. மனித உடலியலை படிக்கிறவங்க, பயாலஜி படிக்கிறவங்க சொல்கிறாங்க. அதாவது அது வந்து பிரதான காரணமாக இருக்கிறது வந்து மனிதனுடைய மூளை. அந்த மூளை பெருசாக வளர்றது காரணம் தலை பெருசாக இருக்கிறது தான். ஆதி காலத்தில் மனிதர்களுடைய தலை வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி தான் இந்த சேப்பியன்ஸுங்கிற புக்லேயும் சரி, அப்புறம் அந்த யோவல் நோவா ஹராரி புக்லேயும் சரி, மற்ற எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் சரி, இந்த மனித குலம் மனிதர்களை படிக்கும், அதாவது இந்த பயாலஜி படிக்கிற எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. அப்படி மனிதர்களுடைய ஆதி தலை, ஆதி மனிதர்களுடைய தலை வந்து சிறிய தலை கொண்டவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. பின்னாடி தான் வந்து மனிதர்களுடைய தலை வளர்ந்து பெருத்துக்கிட்டே வந்திருக்கு, பெருத்து வளர்ந்து அதனால தான் வந்து உடனாகவே மூளையும் பெருசாக வளருது, அறிவும் பெருசாக வளருது நம்மளுக்கு. உதாரணத்துக்கு யானைக்கு வந்து பெரிய தலை இருக்கும், மூளை ரொம்ப பெருசானால தான் ஞாபக சக்தி அதுக்கு ரொம்ப ஜாஸ்திம்பாங்க. யானைக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அந்த செயல், அந்த நேரத்தில் என்ன தட்பவெட்பம் இருந்தது, அந்த நேரத்தில் இதுக்கு என்ன வாசனை இது நுகர்ந்ததுங்கிறத முதற்கொண்டு அந்த யானை ஞாபகத்தில் வச்சுருக்கோம். ஞாபகத்தில் அது இருந்துகிட்டே இருக்கும் யானைக்கு, ஏன்னா மூளை ரொம்ப பெருசு யானைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கு தெரியாது, பயாலஜி படித்தவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படி மனிதனுடைய தலை பெருசாகவும் அறிவும் பெருசாகுது. இந்த மாபெரும் மாற்றத்திற்கு பெண்களின் உடல் ஒத்துழைத்தது தான் ரொம்ப அபாரமான ஒரு செய்தி. இதில் அந்த ஒத்துழைத்த விதம் வந்து ரொம்ப அபாரமானது. பரிணாமத்தில் வந்து பெண்களுடைய தொடை எலும்புகள் வந்து குழந்தை எளிதாக பெற்றெடுக்க ஏதுவாக உள்பக்கமாக திரும்புது. இதே நேரத்தில் இப்போ நான் சொல்லிட்டு இருந்த இந்த காலப்போக்கில், நான் சொல்கிற காலங்கள்லாம் வந்து ஒரு 50 வருட 100 வருட காலங்கள் தான் இந்த மாற்றங்கள் நிகழுது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் இது நடக்குது. ஆனால் இதெல்லாம் ஏறக்குறைய அதே காலகட்டங்களில் பரிணாம வளர்ச்சியில் பெண்களுடைய தொடை எலும்பு வந்து குழந்தை எளிதாக வெளியேற்றுவதற்காக ஏதுவாக உள்பக்கமாக திரும்புது. பெண்ணின் கருப்பை வந்து குழந்தையின் தலையில் வந்து முழுவதும் எலும்புகள் வளரவும் அது வந்து முன்னேற அதற்கு வந்து பிற வளர்ச்சிகளையும் தந்தே வெளியனுப்புது. இது வந்து தலை வளராத காரணத்தால் தான் பார்த்திங்கன்னா மனித குழந்தைகள் மட்டும் பிற மிருகங்களைப் போல இல்லாமல் பிற மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா இறங்கினோடனே நடக்கும். பிறந்த உடனே எப்படி காலை லைட்டாக உதறும், ஆனால் எந்திரிச்சு நின்றும். எந்த கண்ணுக்குட்டி போடுறது பார்த்தீங்கனாலோ, இல்லைன்னா மான் குட்டி போடுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடனே எழுந்திரிச்சு நிற்கும். ஆனால் மனித தலை மட்டும் இன்னும் முழுசாக வளர்ச்சி அடையலைங்கிறனால பிறந்த உடனே எழுந்து நிற்காது குழந்தைங்க. அதனால தான் தலை ஆடிட்டே இருக்கும், அது கொஞ்சம் நிற்கணும்னு சொல்லுவாங்க. மீதி வளர்ச்சி வந்து வெளியே வந்தால் நடக்குது. அந்த கருப்பைக்குள்ளே வந்து காத்தாங்கள்ல அந்த தாய், அந்த அம்மா, அவங்களே இப்போ வெளியவும் காக்க வந்துடுறாங்க. இது வந்து மிகப்பெரிய மாற்றமாக நடக்குது. குழந்தைய உள்ளே வயிற்றுக்குள்ளே வளர்த்து அந்த தலை பெருசாக வர்ற வரையும் வச்சுருந்து வெளியில் தள்ளிட்டுறதுக்காக எலும்பு உள்ள நோக்கி போகுது. இதுக்கப்புறமா வெளியவும் அவங்களே பார்த்துக்கிறாங்க. இந்த பரிணாம வளர்ச்சியால் தான் மனித இனம் இன்று மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால தான் வந்து இன்றைய இந்த அறிவியல், இந்த சிந்தனை, இது எல்லாமே நம்மளுக்கு வந்தது காரணம் வந்து தலை பெருசாக இருக்குது, மூளை நல்லா சிந்திக்க ஆற்றல் வருது மனிதர்களுக்கு. இதுக்கு வந்து நம்ம அந்த தாய், அந்த அம்மா வந்து தன்னுடைய உடலியல் ரீதியாக பரிணாமத்தில் இந்த வளர்ச்சியை பெண் ஏற்றுக்கிட்டா. இந்த பரிணாம வளர்ச்சியால் தான் மனித இனம் இன்று மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அறிவு வளர்ந்துருக்கு, மூளை வளர்ந்ததுனால தான் இத்தனை நடந்திருக்கு. ஆனால் இதன் பலனாக பெண்கள் குழந்தை பேரின் போதும் சரி, அதுக்கப்புறமும் சரி, அதிக வலிக்கு ஆளாகிறாங்க. அவர்களது உடல் அமைப்பு வந்து குழந்தை பேருக்கு பிறகு முற்றாக மாறுது. மேலும் உள்பக்கமாக திரும்பிய தொடை எலும்பு பெண்ணின் வேகத்தை குறைக்குது. ஓட்டப்பந்தயங்களையும் சரி, எல்லா இடத்துலையும் ஆண்கள் வந்து எப்போதும் பெண்களை விட வேகமாக, பொதுவாக
இருக்கிறதுக்கு வந்து திறனோடு இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. எந்த பெண்ணின் தியாகத்தால் மனித மூளை வளர்ந்ததோ, அந்த எந்த வளர்ச்சியால் நம்ம இந்த வளர்ச்சியை பெற்று வந்தோமோ, அந்த மூளையே வந்து அந்த பெண்ணின் வலிமையை குறைந்தவளாக, அந்த பெண்ணை வலிமை குறைந்தவளாக பார்த்ததுங்கிறது வந்து பரிணாம சோகம்னு தான் சொல்லணும். பரிணாம வளர்ச்சியின் ஒரு ஒரு சோகம். எந்த பெண் அந்த பரிணாம வளர்ச்சியை ஏற்றுக்கிட்டு அந்த மனித குலத்துக்காக தியாகம், தன்னைத்தானே தியாகம் பண்ணி அந்த மூளை வளர்ச்சி ஒரு மனிதனுக்கு அடையணுங்கிறதுக்காக இத்தனை வழியையும் பொறுத்துக்கிட்டாலோ, அதே வழியின் மூலமாக வந்து அந்த மூளையை வைத்தே அந்த பெண்ணை வலிமை குறைந்தவளாக பார்த்து அவளை ஒடுக்கியது இருக்கு இல்லையா, அது வந்து பரிணாம சோகம்னு தான் சொல்லணும், அல்லது பரிணாமத்தின் சாபக்கேடுன்னு தான் சொல்லணும். கிபி 18 வரையில் வந்து உலகமெங்கும் பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு கிடந்த நிலையில், கிபி 19 சேர்ந்த ஆலன் என்ற அறிவியலாளர் வந்து கரு உருவதற்கு வந்து ஆணை போலவே பெண்களும் பங்கு உள்ளது, அதாவது ஆண் விந்தணுவும் சரி பெண்ணின் கருமுட்டையும் சேரும்போது தான் ஒரு கரு தோன்ற முடியும், அதை வந்து அவர் சான்றோடு நிரூபிக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, இந்த முன்னாடி சொன்னது போல் பெண் வந்து விளை நிலம், ஆண் வந்து விதை, என்ன இருந்தாலும் எந்த விதையை எங்கே வீசினாலும் முளைக்கும், இந்த உருட்டெல்லாம் இனிமேல் உருட்ட முடியாது. அப்போது இதன் பின்னரே வந்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற முழக்கம் உலகமெங்கும் எழத் துவங்கியது. இப்படி பார்க்கும்போது நான் சொன்ன அந்த 50% உண்மையை கண்டறிந்ததுக்கப்புறம், அதாவது எது குழந்தை பேர் பெற்றெடுப்பதில் ஆணுக்கும் பங்கு இருக்குங்கிற அந்த பாதி உண்மையை கண்டறிந்ததுக்கப்புறம், அந்த மொத்தத்தையும் அழித்து அந்த அட்ராசிட்டி மொத்தம் எல்லா ஆட்டமும் ஆடி முடித்து ஒரு மாதிரி ஆண் வழி சமுதாயமாக, தந்தை வழி சமுதாயமாக, ஆண் தெய்வ வழிபாட்டு முறை எல்லாத்தையும் நீடித்து கொண்டு வந்து அதை ஒரு கிட்டத்தட்ட இறுகிய மண்பானை போல் ஆக்கியாச்சு. இப்போது கிபி 19 வந்து இல்லை ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற முழக்கம் மெதுவாக வருது. இதுதான் அந்த மீதி இருக்கிற மிச்சம் இருக்கிற மிச்ச 50% உண்மை இப்போ வந்து அது சேருது. இதுக்கப்புறம் என்ன பெரிய மாற்றம் நடந்திருக்க முடியும், என்ன நிகழ முடியும்? ஏன்னா பெரும்பான்மையான தாக்கங்கள் இறுகிருச்சு, அந்த அந்த மண்பானை குழச்சி அதை செய்யும் போது இருகிற பகுதி இறுகிருச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு பேசுவோம்.

நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இந்த பாடலுக்கு முன்னாடி கிபி 18ஆம் நூற்றாண்டு வரையிலும் உலகமெங்கும் பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்த, உலகமெங்கும் நான் சொல்கிறேன், அது வந்து மேலை நாடு கீழே நாடுங்கிற வித்தியாசமே கிடையாது, வேறு எந்த ஒடுக்குமுறை பாகுபாடும் கிடையாது, அதாவது இன வேறுபாடு, நிற வேறுபாடு, மொழி வேறுபாடு, இது எந்த வேறுபாடும் கிடையாது, எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டு தான் இருந்திருக்கிறாங்க. கிபி 19ஆம் நூற்றாண்டில் வந்து ஆலன்கிறவர் வந்து கருவுறுவதற்கு ஆணை போலவே பெண்ணுக்கும் பங்கு இருக்குதுன்னு அவர் வந்து, ஆணின் விந்தணுவும் பெண்ணின் கருமுட்டையும் சேரும்போது தான் கரு தோன்ற முடியும் அப்படிங்கிறத சான்றுகளோட நிரூபித்த பிறகு தான் ஆணும் பெண்ணும் சமம்ங்கிற முழக்கம்லாம் மெதுவாக வருது. இப்போ இந்த மீதம் இருக்கிற 50% உண்மை வந்து சேர்ந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் கூட பெண்ணின் உரிமைகள் வந்து சலுகைகள் போல தான் பார்க்கப்பட்டுது அப்படிங்கிறதுனால தான் நான் சொன்னேன். ஏன்னா அந்த மண்பானை இறுக வேண்டிய காலம் இறுகிருச்சு. இந்த சிறுவர்களை வந்து சின்ன வயசுலேயே நல்ல பழக்கங்களை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்களே, பசுமரத்தாணிங்கிற மாதிரி, அந்த பருவம் அந்த காலம் தாண்டிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைய நிலைமை இருக்குது. இந்த ஏன்னா பெண்ணின் உரிமைகள் எல்லாமே எப்படியோ வந்து சலுகைகளாக பார்க்கப்பட முடியும், அது அவங்களுடைய உரிமை தானே, அது என்ன ஒருத்தன் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வரணும் இல்லை. அதே மாதிரி அவர்கள் முன்பொரு நாள் அனைத்தையுமே கட்டி ஆண்டவர்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும், அந்த நிலையை கூட அந்த நிலையையே அவங்க வந்து அடியோடு மாற்றிய செய்தியும் மறைக்கப்படுது. அதாவது முன்னாடி ஒரு நாள் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பெண்கள் இதெல்லாம் வழி நடத்தியிருக்காங்க, இவங்களுடைய வழிகாட்டுதல் தான் சமூகங்கள் வாழ்ந்திருக்குங்கிற கண்டுபிடிப்பெல்லாம் கூட வந்து மெல்ல மெல்ல மறைக்கப்பட தான் பார்க்குது. அதுவும் வந்து அவங்களுக்கு செய்கிற மாபெரும் அநியாயம்னு தான் எனக்கு தோணுது. இன்னொன்று, வரலாறு என்பதற்கு வந்து இணையான ஆங்கில சொல் தேடி பார்த்தா அது ஆங்கிலத்தில் ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டுருக்கு. வரலாறுக்கு இணையான ஆங்கில சொல் வந்து ஹிஸ்ட்ரி. இதோடைய வேறு சொல் ஆராய்ந்து பார்த்தால் அதில் உள்ள ஹிஸ் என்பதை வந்து ஆண்களை குறிக்கும் ஒரு சொல்லாக தான் இருக்குது. அப்போ வரலாறு அப்படிங்கிறது அவருடைய கதை, அது ஹிஸ்டரி அப்படிங்கிறது, ஹிஸ் அப்படிங்கிறதுல தான். அப்போ ஏன் ஒரு பெண்ணுக்கு வரலாறு இருக்க முடியாதா? இப்போ இதெல்லாம் வார்த்தைகள் உருவானப்போ இருந்த ஆணாதிக்க வெறின்னு சொல்லலாம். எல்லா வார்த்தைகளுமே பார்த்தா இந்த ஆணாதிக்க காலங்களில் உருவாக்கப்பட்டது தான். ஏன்னா பெண் வழி சமுதாயங்கள் இருந்தபோது இருந்த சொற்களோ அல்லது இருந்த வழிமுறைகளோ நம்மகிட்ட இல்லை. அது ஒரு சில சொற்கள் ஒரு சில கல்வெட்டுகள் மூலமாக கொஞ்சம் தான் கிடைக்குது. ஆனால் இந்த மாதிரியான சொற்கள் உருவானது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான இந்த ஆங்கில சொற்கள்ங்கிற இந்த மேன்கைண்ட், சேர்மேன், ஃபெலோ, இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஆண்பாலான சொற்கள் தான். அதாவது இப்போ சேர்பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க, இப்போ மேன்கைண்டுங்கிற வார்த்தைக்கு என்ன வார்த்தை இருக்குன்னு நம்மளுக்கு தெரில. அதுபோல் விமன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லையே வந்து மேன் இருப்பது, அதுவும் ஆண்பால் சொல் தானே. அதே மாதிரி பெண் தெய்வங்களை குறிக்கும் சொல்லான காடஸ் அப்படிங்கிறதுல வந்து காட் அப்படிங்கிற ஆண் தெய்வங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து, இப்படியாக அறிவை வளர்க்க வேண்டிய மொழியும் வரலாறும் முழுக்க முழுக்க ஆணாதிக்க சமுதாயத்தின் விளைவாக இருந்ததுனால. ஏன்னா ஆணாதிக்கத்தப்போ தானே இதெல்லாம் உருவானது. அந்த ஆணாதிக்க தொகுப்பாகவே தான் இன்றைக்கும் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையானது தான். இந்த வரலாறு, அதாவது இந்த மனிதகுல வரலாறுன்னு பார்க்கும்போது அதோடைய தோற்றம், அந்த மனிதகுலம் தோன்றிய காலத்திலையும் மனிதனாக தோன்றிய காலத்திலையும் அதோடைய பெரும்பகுதிக்கும் வந்து பெண் தான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த பரிணாம வளர்ச்சியில் மனிதன் வந்து இன்னும் திறனுடையவனாக ஸ்மார்ட் ஆக இருக்கிறதுக்காக, மூளை பெருசாக வளர்கிறதுக்காக, தலை பெருசாக வேண்டிய வந்த அந்த நேரத்தில் பெண் இனமே ஒரு பெரிய தியாகத்தை செய்யுது. அந்த தொடையெடும்பு உள்நோக்கி போகும்போது குழந்தை இன்னும் கொஞ்சம் உள்ளே நல்லா வளரும் போது மூளை தலை பெருசாக வந்துட்டு அதுவரையும் உள்ள வளர்ச்சி எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ளேயே அதை வளர்ந்து குழந்தையை வெளியே தள்ளணுன்னே, அந்த தொடையெலும்பு உள்ளே தள்ளுனதுனால குழந்தை ஈஸியாக வெளியில் வருது. இப்படி வெளியில் வரும்போது அப்போ மூளை வளர்வதற்கான சாத்தியங்கள் எல்லாம் வெளியில் நடக்குது. அப்போ தலை நிற்காதனால பிறந்த உடனே குழந்தைய பார்த்துக்க வேண்டிய நிலையும் அந்த பெண்ணே எடுத்துக்கிறாள், பொறுப்பெடுத்துக்கிறாள். அப்போ என்ன ஆகுதுன்னா மெல்ல மெல்ல வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டி வருது. அதே மாதிரி வேகம் குறைந்தவளாக ஆகிறா, ஆணுக்கு இணையான வேலைகள் செய்ய முடியாதவளாக ஆகிறா. இது வந்து பெண் செய்த தியாகம் இயற்கைக்கு. ஆனால் எதன் பொருட்டு அந்த பெண்ணை நம்ம அந்த தியாகத்தை செஞ்சதோ, அந்த அறிவு வளரணும், மனித குலத்துக்கு அறிவு வளரணும், அந்த அறிவின் காரணமாகவே பெண்ணை ஒடுக்குவது வந்து மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சியின் சூழ்ச்சி அது, அல்லது பரிணாமத்தின் ஒரு பெரிய சாபக்கேடு அதுன்றதை சொன்னேன். அதனால தான் இந்த அறிவு வளருவதற்காக தான் பெண் அந்த தியாகத்தை செஞ்சா, அறிவின் காரணமாகவே பெண்ணை ஒடுக்க நினைப்பதுங்கிறது மிகப்பெரிய மூடத்தனம்ங்கிற எண்ணத்தில் தானோ என்னமோ மகாகவி பாரதி வந்து, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் மாதர் அறிவை கெடுத்தார்னு ஒரு வரி எழுதியிருப்பார். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் ஈசன், பெண்ணுக்கு வந்து ஞானத்தை வைக்கிறாரு, ஆனால் மண்ணுக்குள்ளே சில மூடர் மாதர் அறிவை கெடுத்தார்னு அவர் எழுதுறார். அதாவது மாதர்களுடைய அறிவை சில மூடர்களால் கெடுக்க முடியும், ஆனால் அந்த ஞானம் இருக்குல்ல அதை யாராலையுமே தொட முடியாது.
அதை தான் பாரதி சொல்ல வர்றார். இந்த ஞானம்ங்கிறது தான் இந்த பெண் செய்த தியாகம், இந்த பரிணாம வளர்ச்சியில் பெண் செய்த தியாகம்ங்கிறது அந்த ஞானத்திற்கு இணையானது. ஆனால் அவள் அறிவு வளரணும், மனித குலத்துக்கு அறிவு வளரணும்னு அவள் செஞ்சா அந்த அறிவன் மூலமாக பெண்ணை ஒடுக்கிறான். அந்த மூடர்கள் இருக்க தான் செய்வாங்க, ஆனால் அந்த மூடர்களை ஒடுக்கணும். அதுக்கு தான் இந்த வரலாற்று இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் திரும்பவும் திரும்பவும் சொல்ல வருவது. அதாவது இந்த விமன்ஸ் மதர்ஸ் ரைட்டுங்கிற புத்தகம், ஏன்ஷியன் சொசைட்டிங்கிற புத்தகம்லாம் வந்து மிகப்பெரிய வடிகாலாக ஒரு வழிகாட்டுதலாக இருந்திருக்கு. இப்போது வந்து வரலாறு ஆணாதிக்கமாக இருக்குது, முன்பு வரலாறு வந்து பெண்ணாதிக்கமாக இருந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்போ தான் வரலாறு வந்து மானிட இனம் முழுமைக்கும் சார்ந்ததாக இருக்கும் அப்படின்றது தெரியல. அப்படி ஒரு பார்வையை பார்க்கும் போது, நடுநிலையோட ஒரு பார்வையை பார்க்கும் போது, அது மனிதகுல மேம்பாட்டுக்காக இருக்கும். அப்படி மனிதகுல மேம்பாட்டுன்னு பார்க்கும் போது, மனித இனத்தின் வரலாறை எழுதும்போது இந்த கண்டுபிடிப்பு, அதாவது உலகில் வந்து ஒரு காலகட்டங்களில் பெண் திடீர்னு கருவுறுறாங்க, வயிறு பெருசாகுது, கொஞ்ச நாளில் குழந்த பிறந்துடுது, திரும்பவும் ஒரு பெண்ணுக்கு வயிறு பெருசாகுது, குழந்தை அப்போ ஒரு ஆண் அதை பார்க்கும்போது நினைப்போன்னா பெண்ணுக்கு அந்த சக்தி இருக்குது போல், பெண் நினச்சா ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்திருக்கும். மெல்ல மெல்ல தான் இதில் தனக்கும் பங்கு இருக்குன்னு தெரிய வரும்போது, அத்தனை ஆண்டு காலமாக முடக்கி கிடக்கப்பட்ட அந்த ஆண் வந்து அப்படியே வெகுண்டெழுந்து அந்த வரலாறை மொத்தமாக அழித்து அந்த பெண்ணை உடுக்க நினைத்தது, அதே சமயத்தில் அந்த பரிணாம வளர்ச்சியும் சேர்ந்து அந்த பின்னடைவுக்கு காரணமாக போனதும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த மனிதகுல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது. இந்த கட்டுரையை தான் நான் வந்து நேற்றைய நிகழ்ச்சியிலையும் சரி, இன்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுகிறோம். இப்போது இன்னும் ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை மேலும் தொடரலாம்.

நல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டோம். இப்போ ஏறக்குறைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நெருங்கிட்டோம். இப்போ இந்த எண்ணிம குறிகை நிகழ்ச்சி வந்து நேற்றைய எண்ணிம குறிகை நிகழ்ச்சியின் தொடர்ச்சி. நேற்றைய நிகழ்ச்சி கேட்டு தான் இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா நேற்றைய நிகழ்ச்சியும் கேளுங்க. இந்த எண்ணிம குறிகை நிகழ்ச்சி இரண்டிலும் நம்ம சொன்னது வந்து உலகை மாற்றி அமைத்த ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, அதை கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த எண்ணத்தை கண்டுபிடித்தான்ல மனிதன், அதுக்கப்புறம் உலகம் எப்படி மாறிச்சு, முற்றாக ஒரு சிந்தனை போக்கையே மாற்றுறதுங்கிறது மிக முக்கியமான வரலாற்று குறிப்பு தான். எப்படி ஒரு நெருப்புன்னு ஒரு விஷயம், ஒரு சக்தி, ஒரு ஆற்றல் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம், அதை மனிதன் கையாள முடியுங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டதுக்கப்புறம் மனித இனத்தின் வளர்ச்சி பன்மடங்கு பெருகியதோ, அதே போல் இந்த ஒரு கண்டுபிடிப்பும் பன்மடங்கு மாற்றத்தை உள்ளாக்கியது. ஆனால் இது வந்து மானுடவியல் அறிவியல் சார்ந்தது. அது வந்து நெருப்பு படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து வரலாறு அல்லது மனிதியல் குறித்து தான் அவங்க அதை பார்ப்பாங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் உளவியல் சார்ந்ததும் கூட, அதனால தான் அதை மானுடவியல்னு சொல்கிறேன். இந்த பார்வை சேரும்போது தான் ஒரு முழுமையான தோற்றம் கிடைக்கும், ஒரு முழுமையான பார்வை கிடைக்கும். இப்போ இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம வந்து இந்த ஒரு உயிர் பிறப்பதற்கு ஆணும் பங்களிக்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு, முன்னாடி என்னாச்சு, அதோடைய பங்களிப்பு என்ன, எப்படியெல்லாம் வந்து அதோடைய தாக்கங்கள் இருந்திருக்குங்கிறதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பேசணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் பின்னூட்டல்களை எங்களுக்கு தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி இரண்டு நிகழ்ச்சிகளாக ஒரே கருத்து தான். என்னென்னா, ஒரு கண்டுபிடிப்பு எப்படி மனித குலத்தையே மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறது தான், அதுலேயும் பெண்ணின் பங்களிப்பு எப்படி இருந்திருக்குங்கிறதா இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பேசியிருக்கோம். இந்த நிகழ்ச்சிகள் இரண்டிலையுமே பேசியிருக்கோம். மீண்டும் இன்னொரு ஒரு எண்ணிமை குறிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இரவு வணக்கங்கள் கூறி நன்றியோடு விடைபெறுவது உங்கள் சங்கர் ஜெயபாண்டியன்.

இன்றைய எண்ணிம குறுகிய நிகழ்ச்சியில் நான் வந்து மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்ல மறந்துட்டேன். நிறைவப்ப சொல்லணும்னு நினச்சிருந்தா அது மறந்துடுச்சு. நேற்றைய எண்ணிம குறுகிய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இது. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளுமே வந்து ஒரு கட்டுரையிலிருந்து நான் படித்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டது தான். அந்த கட்டுரை சார்ந்த இதர புத்தகங்களையும் நான் படித்தேன். அந்த மூலக்கட்டுரை வந்து திரு மன்னர் மன்னன் அவர்கள் எழுதிய வரலாற்றில் சில திருத்தங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் இருக்கிற ஒரு கட்டுரை அது. அந்த கட்டுரையை படித்தும் அது தொடர்புடைய சில புத்தகங்களை படித்தும் தான் எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக இரண்டு நிகழ்ச்சியில் நான் கொடுத்துருந்தேன். அந்த சோர்ஸ், அந்த மூலத்தை நான் சொல்லணும் இல்லையா, அது மறந்துருச்சு. நிறைவில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நிறைவிலையும் விட்டு போயிடுச்சு. அதனால தான் இப்போ சொன்னேன். மீண்டும் இன்னொரு எண்ணிம குறுகிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இரவு

ஒரு பங்கீடு புகவிடும் என் சவ்வு என் மனது தைரியம் வர வைத்து உன் பாதியில் நகராமல் பறந்து போய் விடியல மறந்து கவலையை துறந்து எழுந்து மீண்டும் நடந்து வளர்ந்து வர வழி தேடு துணிந்து விருந்தை மறந்து செயல்படு கிடைக்கும் உனக்கு விருது அது புரிந்து நடந்து நல்லதை தேடு தொடர்ந்து கீழே விழுந்ததை மறந்து கண்டு மற்றவன் திருந்த வேண்டும் அதுவும் வாழ்க்கையில் உண்டு தொண்டு தொட்டு வந்த காலம் அரசன் மந்திரி ஆண்டு நேரம் ஒவ்வொரு ஆட்சி நமக்கு நல்ல பாடம் இது கைமாறும்.